0: மின்சாரம் போல மாப்பிள்ள புள்ள வந்தாச்சே.
1: சூப்பர் மச்சி.
0: தந்தாச்சே தந்தாச்சே. எங்க வீட்டு தங்கத்திரையவும் கையில தந்தாச்சே.
1: சூப்பர் மச்சி.